சந்தஜாதி பந்திருக்கின்ற மெல்ல மெல்லகா துரி துரி போயா வண்டி பாமுன்னு தாய் பாமே வச்சு நின்று தூசி தோக்கையெட்டி நிலப்படி போய் படகா வைத்து புசுமன் கேட்டு